தண்டெடு தண்டெடு தடையெடு திருபுடல் அழகொடு. திருவுடல் அழகொடு படையணி முடி.